0: கச்சா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்